கடக்கத்த தால கத்து கருதத்து தலைப்பத்து சோர மச்சாவத்து நாரதம்மா சோர மச்சா.